சுதாதரப்பன் சச்சிதானந்த கார்கள் என்னை சாதரிகள் துவாதச ஜோதிர்லிங்கம் ஸ்மரணம் ஸ்தோத்திர அப்பன் ஐக்கலத் மங்கள் பிரபாத்தியா பக்தி கீதாஞ்சா கார்யக்ரமத் யாந்திர ஐக்கியாத் சுகீர் பொழுகே என்ச்சா சுராத்தில் முப்பாளி ரச்சனா ஹே ஜகதீஷ் ஹேபுர்கர் இஞ்சித் சங்கீத ஹே பிரபாகர் ஜோக் யான்சா